0: முதலாம் ராத்திரி ஆட்டாய். விசாய்
1: லைவ் FM.
2: மகரகமட்ட ஹோமாகமட்ட குடகமட்ட www.liveFM.lk

0: வேகசன் நிபுணர் ரித்மய www.livefm.lk.
1: லங்காவில் பாந்தரேக்காய்.